அகங்காரம் பாபாத்மா மித்திரம் தயந்த் சத்தரம் திருணந்த் அனைக்கு மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் தகந்த் ஜீயா துக் சுக் பஹு போகணே பரம்.